உரகா பலாங்க பாருங்க காரி வண்டிக்கு வெந்தனிய சமக கமுங்க ராட்டுங்க நோவட்ட அஹிந்து கயான் பிந்துவை 766 366 அங்கேட்ட

0: ரேடியோ ITN ராட்டட்ட வக கேன ரேடியோ
1: FM 93.5 ලක්කඩහගෙන ඉන්න වෙලාව උදේ 5යි.
0: FM 93.5 FM 93.7 ලක්කඩ Radio ITN